0: local station, Lindy Valley FM.
1: விக்டோரியா முழுவதும் உள்ள குடும்பங்களுக்கு 3 மற்றும் 4 வயது குழந்தைகளுக்கான மழலையர் கல்வி திட்டங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதி பெறுவதற்கு எந்த தகுதி நிபந்தனைகளும் இல்லை. இலவச மழலையர் பள்ளி திட்டத்தின் மூலம் குடும்பங்கள் தனியாக இயங்கும் மழலையர் பள்ளிகளுக்கு தங்கள் சொந்த பணத்திலிருந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை. அல்லது நீண்ட நேர பகல் நேர பராமரிப்பின் ஒரு பகுதியாக உள்ள மழலையர் பள்ளிகளுக்கான கட்டணத்தில் தள்ளுபடி பெறலாம். இலவச மழலையர் வகுப்பு மூலம் குடும்பங்கள் 3 வயது குழந்தைகளுக்கான 5 முதல் 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் 4 வயது குழந்தைகளுக்கான 15 மணி நேர மழலையர் வகுப்பையும் அணுகலாம். அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோர் பின்னணியை சேர்ந்த குழந்தைகள் உட்பட சில குடும்பங்களுக்கு

0: நான்கு வயது மழலையர் வகுப்புக்கான கூடுதல் மணி நேரங்கள் கிடைக்கின்றன. உங்கள் பின்னணி எதுவாக இருந்தாலும் இது உங்கள் குழந்தைக்கு மேலும் கற்றலையும் விளையாட்டையும் வழங்குகிறது. மேலும் தெரிந்து கொள்ள உங்கள் உள்ளூர் மழலையர் பள்ளி, உள்ளாட்சி மன்றம் அல்லது ஆதரவு பணியாளரிடம் பேசுங்கள். அல்லது vic.gov.au/freekinder என்ற இணையதளத்தை பாருங்கள். அங்கு உங்கள் மொழியிலும் தகவல்களை காணலாம். விக்டோரியா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. மெல்பர்ன்
1: ஸ்டேஷன் ஸ்பான்சர்.